0: நன்னுயே கலவாணி கேரி. பிராணேச, நீச்சம்மனு சங்கோச்சிப்புவலது. சச்ச பிரதிஷ்டகை அனர்ச்சன நீச்ச காரியம்புலனு சகௌரம்புலே எகுனு சுவாமி, சகௌரம்புலே எகுனு.
1: ஹ்ருதயமா ஹ்ருதயமா, நேட்டுதோ அபிமானமு வதலிவேயுமு. ஹ்ருதயமுன நா ஹ்ருதயமுன எக்கு சிக்குலல் வதலிவேசி சொந்த குல பிரசித்திக்கு ஒக்க வன்ய கட்டின்சி நகேஸ்துரான்ற மேல் வந்தினி நின்னு நா ஹ்ருதயமுன எக்கு சிக்குலல்.